பண்ணா ஆனந்த கலக நர நாரி ஹாரு ஹாரு பிரபு கிருபா தாரி சந்தோஹோ சுகோ ஆ சப தாய் பார் பிரம்ம பூர்ண பரமேஸ்வர் ராவ ரஹே.